சவி சவி நினப்பு சவி சவி நினப்பு மத முதல் இடிதா பண்ணத சிட்டு மொத முதல் கத்தா சாத்திரைய வாச்சு மொத முதல் சேதித கணேஷ் பீடி சவி சவி நினப்பு சவி சவி நினப்பு மொத முதல் கலிதா அரே பரே ஈச்சு மொத முதல் கொண்டா ஹீரோ சைக்கிள் மொத முதல் கலிசித கமலா டீச்சர் சவி சவி நினப்பு சவி சவி நினப்பு சாவிர நினப்பு எதையாழதலி பச்சி கொண்டிருவ அச்சளி.